புரசகோளுனுவா கழக்கராசோவான் உடிய தும்பீரி ஜானி மடதி இருக்குமணிகே, உடிய தும்பீரி நாரி மடதி இருக்குமணிகே, மடதி இருக்குமணிகே.